ஆகினகே நாலும் கோட்டுடைய மூரங் நாலும் கோட்டுடைய ஹெர்மி நாலும் கோட்டுடைய கொரேங் ஹெரேங் ஹத்திங் ஹூட்டுக்கு மந்தா ராஜன் வாடா பிருத்தி காடா வேஸ் பிருத்தி பாலா தாத்ரங்கியல் மகால் புல் போகியல் கச்சுரி மந்த சுட ராஜன் தர்கார் ரோதோத்தோர் அனி பாரா டாக்கன கோனெரி குஹி ரொப்போனே மந்த தர்கார் த்ரோப்போ அனி பாரா டாக்கன கோனெரி பாரா டாக்கன கோனெரி குஹி மந்த ராணிக் மனவால் உந்தி பகிச்சா மந்த ராஜ்ல ராஜ்ல நாதே மாசிர் மந்தோர் சுட ராஜன்.